சாந்த குருசே அடையாளமே அபசகுரங்கில் அபகல்வா தேவா அபகேதவி சுவாமினி பிதாகி புத்திராகி